முறுக்கு சரி உப்பர் மேல மாத்தே மாயி மாயி சரணம் குருமீட்டே மாயி சரணம் குருமீட்டே வட்டே பாக தேவே பரமேஸ்வர வட்டே பாக தேவே பரமேஸ்வர ஓர் பதா